0: நாங்க நம்ம வயசு இது பொழிக்குமடா.
1: இனி மேஜிக் மஷ்ரூம்ஸ் என்ன சித்திரத்தின் வேண்டி சித்திரையும் ரிமி டோமியும்

காலில் பிடஞ்சுத்தியும் தும்பிக் கையால் சுற்றியும் வன்னெற்றியால் தெற்றும் போலிடைக்கிடே தாங்கியும் இறக்குன்னு.